பயங்கினாய். பாபா பாபா அம்பரு பூ அமுருசி அக்கி குக்கு அசமலபா ஹீனனா ஹீனனா ஹூ இஸ் லைக் கம் டு திஸ் ஹீனனா பேஜானோ பேஜானோ பேஜானோ பேபி அவோ பியாலா மாவு சாசுமா யாசோ லலாட்டி மாயா